0: சார் வணக்கம்.
1: Showing multiple units en route. Two six on standby.